மக்கள் மத்தியில் கீதோரம் சிங் சந்தோக்துன தகன் ஜரிபாசி ஆகாஷ்வாணி இம்ஃபால்கி எஃப்எம் சங்காய் சேனல் தகினி ஹவுசேக் மகா தாபத் ஹோரம் சிங்கிதமக்தா உசிதாத கட்சி நசரி

சனவுலை சாசிந்த சந்தி நல்லை அம்மாவும் மத்தியது நல்லை இருக்கா நீங்க சைனோன் காத தீர்ப்பதா.